அலிஃப் லாம் ரா மியா குருதோகே முராத் தெனவடிகம் வனி அல்லாஹே மீ ஃபதகே ஏ ஃபதுகே ஆயத் வனி ஒளுமென்னெதி மான சாஃப் கொங் எங்கே குத்கா ஃபுரிஹமனி ஜாமகும் தன்ஜீம் குரவாஃபே அதி எஃபதுகாவா ஹுரிஹா தகெச்சவனி தஃசீல் கொ பயான் குரவாஃபே.